0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இத தாலாட்டு.
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி, பாடி தொலை.

என்னோட சா.

0: தெரியாம என்னென்ன
1: இடிஞ்சு பிடிக்கிறீங்க?
2: இடிச்சானே நிக்கிறான்டா.
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன், என் பொண்டாட்டி இடிச்சிட்டான். இடிச்சது மட்டும் இல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
3: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
4: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
3: ஓ தெரியுமே.
4: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
3: ஆ சொல்லுங்க.
4: நான் ஆஷா கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாருக்கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
3: ஓ ஆஷா என்னை பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
4: பாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
3: சரி ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
3: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்.
5: அதனால தான் செலக்ட் பண்ண. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ அவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
5: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
3: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
3: ஓ அந்த வைஃப். ஆ வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கேயோ. ஆ தோ
5: அவங்களா. அத்தை என்னமா இங்க வாங்க.
3: அத்தையா நீ யாரையா? சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு.
5: இவர் தான் எங்க மாமா. எதுக்குமா கூப்பிட்ட? அத்தை இவரே இப்ப கல்யாணம் பண்ணீங்க, என்னமா சொல்ற?
3: ஆஷா ஆஷா, நான் கை காமிச்சது இவங்க இல்ல. ஆஷா சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டி இங்கதான் எங்கயோ.
2: இல்லையா நீ வாட்டில போற? இவ பொண்டாட்டினா என் பொண்டாட்டி யாரியா? இவங்க தாங்க. ஒருத்தி ரெண்டு பேரும் சொல்ல முடியும்.
6: ஏ ஆஷா என்னடி அங்க பூபதிய பாற.
5: யோ ஏயா சார திட்டுற?
2: ஏதே தாலி கட்ட புருஷன். டே தாலி என்ன புருஷன்? இவனுக்கு சாரா லுள்ளு பண்றியா?
7: ஏங்க ஏங்க உங்களை திட்டுறீங்க?
2: என்னையாது இவ்வளவு திட்டா உனக்கு வருது, உனக்கு தான் இவ்வளவு வருது.
5: இப்ப என்னங்கற?
2: ஏய் என்னன்றியா? ஏய் என்ன பாரு, என்ன திரும்பி அந்த பக்கம் என்ன பாரு. ஏய் என்ன? ஏய் பா போடா அந்த பக்கம்.
5: டாடா
2: டாடா கொன்றுவேன்.

0: வாடகை
1: மாலினி மாலினி பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன் என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலினி மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான் சும்மா என்னது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன் என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணுமா யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்
2: ஆமாங்க இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க
3: ரொம்ப தேங்க்ஸ்

0: தனமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா
1: பூடுமாடாச்சு. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதலிடத்த சொல்லப்பா.
0: முதலிடத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறேன்ல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்த பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே இதான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட் ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏண்டா பல்புக்கு பறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? ஏய் எனக்கு அவன போயா.
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: நீ ஊட்டி விடுறியா? எந்திரமா, எந்திர.
1: சாப்பிட மாட்டேங்க நானே.
0: ஐயோ பயலே, ச, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விடமாட்டையா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ணா
0: நீயே யாரு பாத்து நம்ம ஊருக்கார பேர் சத்த மாதிரி இருக்கு.
1: என்ன என்ன தெரியல உனக்கு
0: ராணி?
3: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
1: அவர்தான் முதல்ல இல்ல.
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா?
1: அப்ப சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிட போனா நாளை போன வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிட நீ.
0: என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க.
1: ஆமா
0: டேய், எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க.
3: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்போம். தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடலாப்பா.
3: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
3: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

ஆசை நூறு வகை, வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை பாழ்வில் நூறு துவைப்பா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா?
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னானு கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாரா? நினைச்சு பாக்கலையா? எப்ப போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: எதுக்கு முனையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க்யூ
0: தங்கச்சி. கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா
2: உனக்கு
0: என்னது வேலுவ? நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
2: என்ன?
0: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
2: அதான் தெரியுமா?
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
2: ஓ, அதுவும் தெரியுமா?
0: என்ன எல்லாத்தையும் மேமேந்துட்டு இருக்க? எங்க டேய் வேலு?
3: என்னடா இங்க கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
3: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
3: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
3: ப்ரொசீட் ப்ரொசீட்.
0: புரட்சி தலைவரா?
3: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுமா உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிட்டியாம
2: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க?
2: நான் இங்க விட்டு கொடுத்தேன், நானும் தானே லவ் பண்றேன்.
0: நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட உற்பத்தி நான் தயாரா இல்ல, நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
3: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்தி
3: தானே? அது கம்பெனி சைக்கிள்.
0: மாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
3: போ போ, வாயில் ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
2: அண்ணா
3: அடவ எங்கம்மா போறேன்?

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ்லாம் இருக்குல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கற?
0: அதை ஏன் கேக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கூட வந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃபமே நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: டேய் பொறாமப்படாதடா. இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்குலாம் சொல்லிட்டா கண்ணு போட மாட்டாசி. என்னடா பாரு.
0: ஹாய். ஏய், நான் உஷா வொர்க் அவுட் ஆயிட்ட போல தெரியுது.
2: ஆமாடா.
1: நீ பஸ்ஸியும் பார்க்கல, உஷாவையும் பார்க்கல. அத எப்படி அவ்ளோ கரெக்ட்டா உஷா வொர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற?
0: அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும் போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சு சீரியலை போட்டான், அதை பார்த்தவரு பொட்டு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியலை பார்த்து விட்டாரா? அதை ஏண்டா பார்த்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னால யாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே,
1: குடும்பத்துக்காக
0: என்ன
1: எங்க போன காசா வாங்கி வச்சு உடச்சு உடைங்க.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா. தேங்க் யூ சார்.
1: எஸ்கே
3: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதுக்குள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
3: டேய், டென்ஷன் ஆகாதடா, முத தடவை லவ் பண்றேன் அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
3: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவள பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

மகிழ்ச்சி. இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: போடப்பட்டுமா? கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா? மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மாப்பிள்ளை அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

காதலுக்கு நானும் கொஞ்சம் பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

கண்ணில் நீர் பெருக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கே

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீனி நடனம் தாக்கிட்டா தாக்கிட்டா
1: தீனி
0: நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

அடிக்கிட்டே.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
3: முதல்ல
2: கைய விட்டு வாந்தியடு, ரெண்டு பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா, ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுக்குறா?

பூம்பும் மாடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிற்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா.

0: என்ன
1: மச்சான் இது குறிஞ்சி ஊர்ஞ்சன்னு சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போட்டுருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குதே.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாருகிட்ட எதுகிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
3: என்னையா
2: தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முருசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்டேன்.
2: போறேன்
1: போட.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி. என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கணும்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவு நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குளோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ். குனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: இல்ல கேவலமானவன் சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன
2: பண்ணிட்டு இருக்காரு? ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி
0: கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாரு.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: போய் சொல்லுங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாதிரி நிக்கிறேன்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவங்க ரெண்டு பேரும் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம் இவங்க திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறப்போது
0: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: அவனுங்க உங்களுக்கு வயசு அடிச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்ற மா நீ.
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன இட்ல கையே
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு, வெரி ஓல்ட் மேன்.
3: அவ என்ன பாக்குறா? ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதெல்லாம் பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
3: My friend doctor.
2: I am Stefan from Canada. I don't know Tamil. Poison attacking, color changing. Please quick treatment.
4: Okay, don't worry. ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்குப்பா டிடி?
1: ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்குப்பா ஊர் வம்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டாடா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் கப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்பா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: அம்மா, லுக் ஹியர், லுக் ஹியர், லுக் ஹியர்.
3: தூரம் விடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்களை மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில இருந்து.
4: ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: அத்தை கிட்ட எப்படிடா?
2: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.
3: இல்ல, நீங்க கையிலே போட்டுருங்க.
4: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன்.
3: என்னடா பண்றேன்?
4: பெயினே இல்ல. இல்ல,
3: சுத்தமா பெயின் இல்ல டாக்டர்.
4: டாக்டர் கமலி,
3: டேய், ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குதே.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா.
0: அதுதான் கும்முனு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
1: அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் 2-2 கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
3: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
4: தலைவரே, எதுத்த
1: பேசுறியா? பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
3: இப்ப இல்லைங்கயா, வந்தவன வீட்டுக்கு
1: அனுப்பி
2: வைக்கணும்.
3: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்வளவு வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை. ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட, என்ன விட்டு போயிட மாட்டியே.
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: விளையாடாதீங்க.
1: அப்ப வீட்டுல விளையாடலாங்கிறியா? எல்லாம் கேட்டியா?
4: நான் ஒண்ணு கேட்கல.

0: என்ன அக்கிரம இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவள குடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட்
1: இன்னிங்ஸா?
0: ஆத்தா இப்படி தின்றா?
2: ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
3: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா.
0: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிறேன். பாப்பா, குழந்தை சாமி, என்ன விஷயம்?
4: என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க.
0: அவ்வளவுதானே, முடிய வழிய இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்தி.
1: எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றேன் இவன்?
2: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
1: என்ன
2: உங்களுக்கு குத்தனா அம்மனுக்கே குத்தன மாதிரி?
1: ஆமாடா, அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறாதான் நகைக்கடைக்கு போடா.
0: நல்ல நகைச்சுவையாதான் பேசுறீங்க.
1: என்ன,
0: ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க, காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
1: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
0: ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டமே.
1: லஞ்சு பண்ணும் போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா, தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா.
0: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போய்.
5: அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். அத்தா குத்தாம விடவே.
1: தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, காது குத்த தம் தூட்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையறப்பா.
0: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
1: அது வேறையா?
0: அதாவதுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே இவ்வளவு குத்துமதிப்பா குத்துங்கடா.

0: ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமைய கிட்டியே கட்டிட்டியா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஒட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஒட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு.
0: இந்த
1: கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறான்.
3: தீ மிதிக்க போறான்?

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டு எடுங்க.
2: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
0: நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்க
0: கம்மனு யோ பில்லு போடு.
2: என்னது
0: பில்லு?
2: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
0: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
2: போடுறியா?
0: கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க.
2: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
0: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன?
0: பன்னி குட்டி போட்டா லாபம் டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
2: ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
0: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
2: யோ, கவலி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
0: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா?
2: துணி ஏதாவது வாங்கிக்கேன்.
0: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும், சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை.
2: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
0: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனதுலடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
2: அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
0: நீ கவலைப்படுறீங்களா?
2: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
0: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு.
2: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
0: சரி 4 முழம் கொடு.
2: இந்த
0: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
2: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
0: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
2: முப்பாத்தா
1: தேரடி தேரடி பாப்ப நாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
0: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாதே, நாயகி ஜாஸ்தி.
3: தரி கிட்ட ஜம் தரி கிட்ட ஜும் தரி கிட்ட கம் தாமெங்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறோம்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதப்படமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடு இருக்க காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே.
1: ஏன் உன் காதை எவனா அதை கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சே புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்க மாப்பிள.
2: மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: என்னைக்கோ நீ
1: எனங்க இவ்வளவு கிட்ட உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
2: சுகிசிவன் பேசிக்கிட்டு இருந்தார்.
1: உண்மையை சொல்லுங்க.
2: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
1: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
2: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
1: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
2: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
1: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
2: எதுக்கு எதுக்கு?
1: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
1: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
2: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இத போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
3: டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்கு போங்கடா போங்கு.
1: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
2: என்ன?
1: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
2: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
4: சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
1: பொணத்து முன்னாடியா?
4: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தா எனக்கு புரியல.
2: ஆஹா, போட்டு விட்டு போறானே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதானே போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே. என்ன
1: எடுக்கிற?
2: பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாத.
1: என்ன
2: எடுக்கிறேன்?

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆன்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
4: டே, உனக்கு நான் உதவணும்டா.
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: நான் போடா. நேத்த படுத்தேன், வேலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள பின்னால ஏத்தி வச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிட்டு சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற.
5: சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட்.
2: நான் உனக்கா சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்ட கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. இங்க சொல்லு, Kellogg's.
4: அது என்னமா கேப்பே கூளோ?
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
6: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்க என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
5: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலே லோடு, வீட்டிலே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
6: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
5: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
6: அதோ அங்கன பாரியா.
5: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 30 ஜாத்த பண்ண சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி
4: பண்ணிட்டேன்.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
7: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
7: எனக்குறிசுப்பாங்க.
2: தள்ளி நினைக்கோ, வாங்கிக்க.

இப்படி சூடு.

0: ரோம்பேரி, ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைனே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்றுட்டு இருந்த.
1: ஞான தடம் வச்சேன் தெரியுமா?
0: வாசியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
1: நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரர் தரமாட்டானா?
1: தருவானே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வாங்கிட்டா.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்னண்ணா வெளியே உட்காந்துருக்கீங்க?
1: சாப்பிட்ட இந்த வெத்தரை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
0: நாதசா அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே.
1: அவன் இப்ப அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான்.
0: அவனே
2: சொன்னானா?
0: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
1: சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
2: ஆறு சரி, விவரமான பையன். நான் சொல்ல உக்கர்
1: என்ன விவரம்
2: உக்கர். அது என்ன வாயில வாயிலையா? ஒன்றும் இல்லையே. நல்ல வாய் தர.
0: என்ன
2: உடுங்கடா.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன செய்ய?

0: மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: என்ன
0: விலக்கு தெரியாம பூதம் வருது?
2: Sir, profession is my first wife, sir.
3: Super, mom. 5,000 increment. Okay.
2: Thank you, sir. வாங்கிக்கிறா.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற?
3: John,
2: sir.
3: Yesterday night, what happened?
0: அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றி இது பதில் சொல்லு. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார், கண்ட நாக்கு
2: சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க் யூ சார, தேங்க் யூ.
3: பண்ணி ஜிங்கன ஜன ஜம் ஜம் ஜம் ஜிங்கன ஜிங்கன ஜன ஜம்.

0: கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீதான் ஐ விட்னஸ்.
0: என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படி ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா? தண்ணி நினைச்சு தானா ஊத்துற? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சுன்னு நினைச்சுற? கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: பின்னால எத்தனை போனு எத்தனை ப்ரோக்ராம், டயர்டாயி போச்சுடா சாமி. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா,
1: கொண்டு வர.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல, குட்டி தாதா.
0: எங்க ஊர்ல? ஐயோ, தாதா முகரைய பாரு.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போனேன், பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான்.
2: மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
2: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே, ஓசித்திக்கு ராசி பலன் சொல்றான். அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு
3: சார் என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
2: இப்ப அப்படிதான
3: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டணம் எல்லாத்தையும் கணிக்குது.
2: ஏன்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
3: சொன்ன,
2: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
3: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
2: பத்து நாள்ல பிரச்சனை வராதா, ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு, நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகலாம்.
3: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார், விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
2: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய் நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுனுறியா
4: சார்? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
2: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு
4: சார். சூப்பர் சார்.
2: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
4: எந்ததா சார்,
2: நம்பர் சொல்லு.
4: 0006.
2: ஆ சொல்லு
4: சார். ரொம்ப தேங்க்ஸ்
2: சார்.
4: டிபார்ட்மெண்ட்ல
2: செலவு பண்ணியதுக்கு வாகிடாய் வாங்கி கொடுத்துருக்காங்க, மெசேஜ் பாஸ் பண்ண மடக்கி புடிச்சிருப்பேன்ல, அதை விட ஓடி புடிச்சு விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க.
4: இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன்.
2: 6 ஆபரேஷன் 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க?
4: உன்ன வந்து வச்சுக்கிறேன் வண்டி அடியா
2: சார்.
3: பாத்தீங்களா சார், அளவு விடுறான், அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான்.
2: அக்கல்ல இருக்கிறது அதனால பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி புடிச்சு டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஜேர் இல்லையா
3: சார்? சார் அவங்க அப்படி போறாங்க சார்.
2: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட் கட்ல போயிடலாம். ஏரியா
3: சார் ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
2: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் டா
3: சார், இன்னைக்கு வடக்குல சூலம், லெஃப்ட்ல திருப்புங்க வண்டிய.
2: வடக்குல சூலம் வாயில முழுனு சேசிங்கல ஜோசியமா சொல்ற ஈரட் அப்படி வாயில சொல்லி விடுற மாதிரி.
3: சார் நேரா போய் மோத போறீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல?
2: ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. சார் ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிள்ளை உட்காந்து வர வேண்டியதானே.
5: தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது
2: சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் குடுப்பீங்க.
5: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டீ ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது.
6: அம்மா நீங்க

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவன் கிராண்டா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
2: வேணா வேணா வேணா நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
1: வேணா வேணா வேணா.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

முடிச்சிடலாமா?

0: குடும்பத்துல
1: புதுசா ரைஸ் மில்
2: கேட்டாங்களா? இடுப்பு கல்லீங்களே அவளுடைய பேர்
0: நடத்துறேன். பெரிய
2: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
0: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
3: சப்பாவும் சரியா சப்பாவும்
0: பிள்ளை பத்திரம்
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
0: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்ல முடியல.
2: முடிய முடிய
0: சொல்லம் தாயி.
4: என்னமா கேளுங்க,
0: உயிரை வாங்குற நல்லாதான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க?

0: நடந்து வர
1: ஏன்டா சொல்ல மாட்டேன். நேத்து நைட் ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
0: சரி,
1: அதுல கமல் ராதிய கால்ல நிப்பாட்டிட்டு கடற்கரையில எப்படி எப்படி நடப்பாரு. அத பாத்துட்டு என் வைஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்டா.
0: நீ நடந்தியா?
1: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால்னு வீட்டே ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்கிச்சுடா.
0: யூ ஆர் எ லக்கி ஃபெலோ.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்திருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: அடிக்கிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவ்வா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டப்பனா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல், மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்ல பார்த்தது இல்ல?
1: சத்தியமா பார்த்தது இல்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்கள தான் டைரக்டர் போடணும் நினைச்சேன். அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா?
2: அரண்மனை எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சுனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போ நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுடுச்சு, அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா
3: வேட்டா காசு பிடிங்கிட்டானே.
2: மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யாருப்பா ஹீரோயின்? டைரக்டர் சார்.
0: யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது?
2: யாருப்பா போட்டது?
0: வர வில்லேஜ் காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு.
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்?
0: ஏன், நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு.
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: அடுத்த படமா
2: நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: அடுத்த படத்தையும் பாக்கிறதப்பா.

0: வேலை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: வாட் ப்ரோ, நடனம் சாங்கா
2: பாங்க?
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாட?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா?
2: சாங்கு கேளுங்கண்ணா.
1: சரியா புரியலண்ணா.

0: பாப்பல.
1: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
0: டயட்ல இருக்கேன்.
1: ஆ, வெரி குட்.
0: அப்பா
2: மாப்பிள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
1: அத வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்பிள, ஊரே என்ன சிரிக்குது.
1: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்பிள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள காப்பாத்தணும்.
1: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் மச்சா காமெடியா
4: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா? மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
5: இருக்காங்க.
1: கை காமிச்சா தப்பாயிராது.
5: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
1: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
5: அச்சோ, அங்க இல்ல, இங்க
1: காட்டுங்கோ.
5: சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ.
0: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
1: என்ன மச்சான் ரகசியமா? இங்க வரையும் கேக்குது.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானே
0: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
1: டே டே, பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க போறேன், அவ்வளோதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வரேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறாங்க. திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
0: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
0: யாராவது?
2: அதான்யா, பார்த்தவன பத்தி தெரியுமே. நீங்க பார்த்ததுல
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடு ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமான்னு சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்ன தெரியும்?
3: வெல், மியூசிக்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதா சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
0: நாளைக்கு காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா யா மூமெண்ட்?
0: டேய், அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. அழக பார்க்க முடியாது. இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
3: கேட்காம
2: கொள்ளாம சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கந்தலாயி போகும் கந்தலு.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
2: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏ ரூபத்துல பாப்ப, அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுது இல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
2: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ணா.
2: இந்த பார், வண்டி மேல தானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கணக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட்டு தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டினா
4: எப்படி
2: புரியும்? இருக்க கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. எங்கனக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுதுல்ல?
3: இங்கிட்டு
2: என்ன போக விட்டு புறமண்டல் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா?
2: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்ன கிடையாது, அநியாயமா இருக்கு. பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ளே வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? ஸ்டூபிட் ஃபெலோ.

மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: உங்களுக்கு ஃபோன். ஏ ப்ளீஸ் ஜி, உங்க ஒய்ஃப்ட இருந்து வந்திருக்குதா, ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்போ என்னால் வர முடியுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஆபரேஷன் முடிச்சுட்டு வரேன்.
2: இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளை காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லையும் வந்தவே நேரில் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா, என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா, ஊமையா என்ன ரூபத்துல இருக்காங்களோ ஐயா, உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீய குடிச்சு கொண்டாடுவோம் வாங்க. அட வாய் தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். டேய் இந்த வாயில புள்ள வந்துட்டு இருக்கு ராஸ்கல், மரியாதை உட்காந்து இருக்கீங்க, உட்காந்து சார், உட்காந்து சார். யோ நல்லா பேசல, ரெண்டு டீ போடியா சார். உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமே தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
2: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மனைய, இவர் தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவனவனே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்.
0: அவன் தாயா கூப்பிடுறா, ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
2: சார்? சார்
0: ஆ வாய் அசைது, வாய் அசைது
2: சார், சார், சார்.
0: இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன்,
2: ஊமை சொன்ன
0: பேச
2: மாட்டேன். எனக்கு சரியா பேச்சு
0: வராதான்.
2: அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் ஜிக்கிறனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டயம்?
2: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்.
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு, குடுறா, தேடிட்டு இருக்காத, குடு.
0: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: போடு.
0: என்ன காப்பாத்து,
4: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்புல்ல.
0: படுத்துறாயா, படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு, தொங்குடா.

அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக.

கேக்குதுல்ல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதோட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது கழட்டி விடுறது என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இத நான் ரெண்டு விரல காட்டுற, நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கல்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கல்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க?
3: நீங்க நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி
4: பண்ணிட்டா டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி, பேராண்டி.
2: ஏய் டாக்டர், இங்க
0: அங்க
2: அங்க
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணகிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ல ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட்
2: பண்ணிக்கோயர். நீங்க ஒரே ஒரு கால வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ண திறந்துட்டேன், நானும் திருந்திட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
6: சும்மாரா விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்ட.

0: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன்.
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க.
0: என்னடா
1: இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
0: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
1: இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன அதுல உடைஞ்சு விட்டீங்க?
2: ஏங்க, இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
1: இதுதான்.
0: அது நான் தாங்க.
2: சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் வேணும்.
0: கூட வச்சிருக்கிறதுல லைட் குடுக்கறதில்ல. போமா.

0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப கலைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கிடைச்சு போய் தான் வந்திருக்கிற அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுங்கீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சாடா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தர் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதையெல்லாம் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரு, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமாக நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். சிச்சி சிச்சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்க என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியாக்கான்னு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரு. ஆப்பிள் ஜூஸ், 200 ரூபாய் கொண்டாது கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாது கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் ஜூஸ். எப்பா பயிரவா? அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க, காக்காகன ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா

ஜனம் கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, அந்த கண்டாளர் எங்க

கெஜிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை. எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க.

0: என்ன மாப்ள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணி போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தேனே எஸ்கேப் ஆயி ஓடுறேன்.
1: இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளிய.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்.
2: இப்போ சாவி பஸ்ல சாவித்துன போறான். யாரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபனா எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதா செல்லமா என் பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லமாயா சார், உங்க ஆபீஸ்ல பெருகுறீங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்ள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்பாஸ்டுக்கு வரே, சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போனு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களா உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போனு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்த எப்போனு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா, குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டு இருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாரு மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்கு.
1: இப்ப என்னடா
3: பண்றது? வர ஆனி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
3: என்ன பிரதர் மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கேட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
3: ஏண்டா
4: இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல், கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல சார்?
4: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
5: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னா. உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
4: டேய், அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
5: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
4: இம்சே, விஷயம் தெரியாத பேசாத. டேய், வெளியே போடா.

0: யோ சார், ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார். வண்டி எங்க இருந்து?
1: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேட்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
1: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு, வருதுன்னு சொல்ற?
1: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும்.
2: ரொம்ப அழிச்சிட்டேன்ல.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
2: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாத.
0: இது
2: இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேம் இன்ஸ்பெக்டர்னா உங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
3: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
1: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
1: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
4: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
4: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு
1: முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி டா சார்.
0: நான் அத கேக்கல. பின்னாடி என்ன இருந்தது?
5: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
4: அது மேகி.
0: மேகியா?
4: பாருங்க.
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எம்டியா?
4: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு, ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
4: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
4: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன். குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
2: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
1: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார்.
1: அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பார்த்து.
0: யோ பின்னாடி வாங்கய்யா, முன்னாடி வண்டி போடணும்ல.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.